காசி வலட்டு கண்ணன்ப காசி வலட்டு தின்னன்ப மனுஷகம் மினிசு நீ காசி வாசி அத்தியாயலங்க பூமஹிங்காய் கண்ணட்டன மனுஷகம்